பன் தேத்தங்க சுமா பார்த்துன் பாயும் போ சும்மா பார்த்துன்னு அதே சும்மா கிப்புன் சும்மா பக்கியோகா சும்மா சும்மா அம்தோங் சும்மா யோங் கும்பரா சும்மா அருந்தோங் சும்மா யோங் கும்பரா அதே சும்மா பரலோங் சும்மா சும்மா சும்மா குன்ட்டு